ஜன நானக தன பல ஜாசி தேடி பகத்த தேடி பகத்த பண்டாரஜி பரே பயந்த பயந்த தேரே பகத்த தேரே பகத்த சலாஹன் தொதஜி.